0: ஃபர்ஹாத் அட் திவேஹி எஃப்எம்.
1: திவேஹி எஃப்எம்
0: திவேஹி நாயகம்.
2: நுவதிஹ 1 மெகாஹெர்ட்ஸ் திவேஹி எஃப்எம்.

சகுன்னே அல்லாஹ் ஷாய் எகலாங்க ரசூலா ஷாய் எகலாங்க ரசூலா எப்பாவா லெவ்வி ஃபொத ஷாய் அதி குரிம் பாவா லெவ்வி ஃபொத ஈமாம் வு மதி தியபாமி ஹுன் தெமிதி பேஷே அதி அல்லாஹ் ஷாய் எகலாங்க மலாய்கத்துன் ஷாய் எகலாங்க பாவா லெவ்வி ஃபொத்த கஷாய் எகலாங்க ஃபொனுவி ரசூலுன் ஷாய் ஆஹிர துவஹ காஃபிர்வா மீஹா தன்னாஷே ஃபஹெ ஏனா துர்வகிம்வா மகுஃபுரிதுமகும் மகுஃபுரதிஜகம் கஷோரே.